0: சந்திரிக் கடற்கரை வேயம் சட்டப்படி இந்தத்தால் முடிவாக சேதுரவரி தனா பலன் நிலசங்கதி அஜுக் நிதிரை காதி ஜிவனாகரா நிசாகாரோக்ம சிப்பாதி ச்வஸ்த ஜிவனாப்பாயி இந்தோ குர்பாகால் சங்கோ சமகாரிம ச்வாஸ்தி கண்டே பத்தியாசி தனமிக்மதாரி சந்தேஸ்
1: आजको वाइसकालको छत सुरु गरौँ न त आज हामी पहिलो जानु पूर्वको लक्षणहरूको बारेमा विज्ञको कुरा सुन्छौ।